மாமாத்தியமோ கரிப்பு சான் மாமாத்தியமோ அம்முனே ஒலி குரே சோய் ஷலோம் Nathan Kokres Tanui Ago Abotu Nagobo Soko Agirin Gone Soko Koyantata Soko Agoyen Gone Kobitin Tuga Jotan Jero Rwek Jabai 5000 Agatul Magant Konyorchi Agatul